0: You're listening to CMR FM 101.3.
1: Listen to us around the universe. www.cmr.fm.
2: பொறுப்புத்துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறிய தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இது உங்கள் அபிமான வானொலி சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். இப்பொழுது முதல் இரவு ஒலிபரப்பில் உங்களோடு உங்கள் தோழமையுள்ள கமல் பாரதி. இன்று ஜூன் மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை. நேர்கள் இரவு 9:30 இலங்கை இந்திய செய்திகளை கேட்கலாம். 10 மணிக்கு கனடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை கேட்கலாம். 10:30 நேர்கள் செய்தியின் பின்னணியில் நிகழ்ச்சியினை கேட்கலாம். 11 மணிக்கு என்ன பாடல் இந்த பாடல் போட்டி நிகழ்ச்சி. 12 மணிக்கு உங்கள் தெருவில் உங்கள் பாடல்கள் ஒலிக்கும் உங்களுக்காக நிகழ்ச்சி வானொலி வரும். நேர்கள் தொடர்ந்து நாளை காலை 9 மணி வரை சிஎம்ஆர் தமிழகமோடு இணைந்து பயணிக்கலாம். இன்று ஜூன் மாதம் 22ஆம் தேதி இன்றைய நாளில் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நாட்களை கொண்டாடி கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பு நேர் நெஞ்சங்களுக்கும் கலைஞர்கள் நேயர்கள் நிர்வாகத்தின் சார்பில் வாழ்த்துக்கள். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலையை பார்த்துவிடலாம். 16°C இருக்கிறது. சூரிய ஒளி நிரம்பிய நாளாக தொடர்ந்தும் வானிலை காணப்படுகிறது. காற்று தெற்கு தென்கிழக்காக மணித்தியாலத்திற்கு 8 km வகுத்தில் சீராக வீசிக்கொண்டிருக்கிறது. இன்றைய பின்றவில் அதி குறைந்த வெப்பநிலையாக 13°C காணப்படும். இன்றைய பின்றவிலும் வானம் தெளிவாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டொரண்டோ பெரும்பாகத்தில் எரிபொருள் விலைகளிலே மாற்றங்கள் எதுவும் இல்லை. தொடர்ந்தும் 162.9% நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலையாக இருக்கப் போகிறது. கலை நேரம் 9:05. ஒலிக்கும் இந்த புத்தம் புதிய பாடல் அர்ஜுனன் பேர் 10 திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது. பாடலோடு டி இமான், பாடல் காணிசை டி இமான், பாடல் வரிகள் கார்த்திக் நேதா.

0: ஒழித்த பாடல் அர்ஜுனன் பேர் 10 திரைப்படத்திலிருந்து ஒழித்தது. பாடலை இசையமைத்து பாடியிருந்தார் இசையமைப்பாளர் டி இமான், பாடல்வர்கள் கார்த்திக் நேதா. கலைஞர் நேரம் 9:10. இந்த நேரத்திலே ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் ரியல் எஸ்டேட் புரோக்கர் ஜே பரமநாதன் விடுக்கும் அறிவித்தலை பார்த்துவிடலாம். பிக்கரிங் அல்லது பிராம்டன் பகுதிகளில் ஒரு பிராண்ட் நியூ ஹோம் வாங்க திட்டமிடுகிறீர்களா? அதுவும் 30 முதல் 60 நாட்களில் குயிக் க்ளோசிங் வேண்டுமா? உங்களுக்காகவே 3-bedroom மற்றும் 4-bedroom டவுன் ஹவுஸ்கள் மற்றும் டிட்டாச் ஹவுஸ்கள் இப்பொழுது விற்பனைக்கு இருக்கின்றன. அடுத்த 30 முதல் 90 நாட்களுக்குள் ஒரு புத்தம் புதிய வீட்டில் குடியேற நினைப்பவர்களுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு. முக்கியமான விடயம், புதிய வீடுகளுக்காக ஒன்டாரியோ அரசு வழங்கும் $130,000 வரையிலான HST ரீபேட்டை பெற்றுக்கொள்ளவும் நீங்கள் தகுதியுடையவராகவும் இருக்கலாம். இந்த வீடுகளின் ஆரம்ப விலை $719,990 மட்டுமே. மேலதிக விவரங்களுக்கும் பதிவுகளுக்கும் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட் ரியல் எஸ்டேட் புரோக்கர் ஜே பரமநாதனை உடனே அழையுங்கள். விவரங்களுக்கு 416-700-2222 அல்லது www.j.ca என்ற இணையதளத்தினூடாகவும் நீங்கள் விவரங்களையும் பெற்றுக்கொள்ளலாம், பதிவுகளையும் மேற்கொள்ளலாம். ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் ரியல் எஸ்டேட் புரோக்கர் ஜே பரமநாதன் விடுத்த அறிவித்தல் கேட்டீர்கள். கலைஞர் நேரம் 9:12.
1: Nissan Head to Head Event இப்பொழுது Morningside Nissanல் Approval Creditக்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 Financeல் Demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentraவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் Free Oil and Filter Change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் Approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
3: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் OCRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
2: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 416-489-2000 GTA கிரெடிட்.
4: சாய் குரூப் ஆஃப் கம்பெனி மிஸ்ஸிசாகாவில் உடனடி வேலை வாய்ப்பு. அனுபவம் உள்ள டிஷ் வாஷர்ஸ், செஃப் ஆகியோர் தேவை. நல்ல வேலை சூழல், உடனடியாக சேரும் வாய்ப்பு. உங்களுக்கு சமையல் துறையில் அனுபவம் இருந்தால் இது உங்களுக்கு சிறந்த சந்தர்ப்பம். இன்றே அழையுங்கள் 647-291-0300 647-291-0300 0491-3 மிஸ்ஸிசாகாவில் டிஷ் வாஷர்ஸ் மற்றும் செஃப்புக்கான வேலை வாய்ப்பு.
5: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358
6: Hi darling, காசு அனுப்பினான் வந்ததா?
7: இல்லடா.
6: ஹலோ, காசு வந்ததாடா?
7: இன்னும் வரல காசு.
6: காசு வந்துச்சா?
7: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
8: What's happening? So sad.
9: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.

0: கலைஞர் நேரம் 9:15. சிஎம்ஆர் தமிழகம் செய்திச் சுருக்கம். இலங்கையின் பொருளாதாரத்தை அதிகரிக்கும் வகையில் ஆடை தொழில்துறையின் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண்பது குறித்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா தலைமையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. அஸ்வஸ்மான் நலன்புற நன்மைகள் திட்டத்தின் ஜூன் மாதத்திற்கான 2 கடத்துரிய கொடுப்பனவுகள் நாளை 2,70,025 குடும்பங்களின் அஸ்வஸ்ம கணக்குகளில் வைப்பு செய்யப்பட உள்ளதாக அந்த சபை அறிவித்திருக்கிறது. மேற்குவங்க சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் ரிதப்பிரதா பானர்ஜி தலைமையில் நடந்த அதிருப்தி எம்எல்ஏக்களின் கூட்டத்தில் கட்சித் தலைவர் பதவியிலிருந்து மம்தா பானர்ஜி நீக்கப்பட்டிருக்கிறார். மொன்ட்ரியாலில் காவல்துறை அதிகாரி ஒருவர் உட்பட 3 உயிரிழந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் பயங்கரவாத தாக்குதல் அல்லவென மொன்ட்ரியல் காவல்துறை தெரிவித்திருக்கிறது. பதவியிலிருந்து ராஜினாமா செய்வதாக அறிவித்திருக்கின்ற பிரித்தானிய பிரதமர் கீர் ஸ்டார்மர் நாட்டின் பொருளாதாரம், பாதுகாப்பு மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான நம்பிக்கையை தாம் மீண்டும் கட்டியெழுப்பியுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். சிஎம்ஆர் தமிழகம் செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.
1: பன்மொழி கலாசாரம் மிக்க கனடிய வண்டிலிருந்து உலக தமிழர்களுக்காக சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்
0: கலைஞர் நேரம் 9:16. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. ஒலிக்கும் இந்த பாடல் கவிதை பாடும் அலைகள் திரைப்படத்திற்காக மனோ சித்ரா ஆகியோரின் குரலில் ஒலிக்கிறது. பாடல் காணிசை இசைஞானி இளையராஜா.

0: கலைக நேரம் 9:21 நேர்கள் கேட்டுக்கொண்டு சிய மார்த்தமிழம் 101.3 நேர்கள் 9:30 கனடிய மற்றும் இலங்கை இந்திய செய்தி அறிக்கையை கேட்கலாம்.
1: Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough-ville, 5200 Finch Avenue East, Unit 208-il. AZ, DZ, மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444 416-293-3444 Leaf Truck Driving School.
2: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டது.
3: என்ன பபடிய கத்தல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
4: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது, வீட்டு காத்தா சாப்பிட வர போய் கோசரியும் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன். டீன்கலி
3: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன். மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
1: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
5: 9052708800
1: ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி
6: ஆண்ட்ரியா
1: July 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 647-505-7773 சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoot.ca. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca.
7: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 to 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 23rd கலந்து கொள்ளும் கலைஞர்கள் குரு பிரசாத், பத்ரி நாராயணன் மற்றும் ஷியாமலா விஜய். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
8: அப்படின்ற மணிக்கு

0: வணக்கம். நேரம் இரவு 9:30. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இலங்கை இந்திய செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி, செய்தி ஆசிரியர் உமாபாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க உதவி இராஜாங்க செயலாளர் போல்காபூர் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்காவை இன்று சந்தித்தார். தண்ணிமுறிப்பு குளத்தின் வெள்ள முன்னெச்சரிக்கை அமைப்பை நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறு ஆய்வு இன்று திங்கட்கிழமை மேற்கொள்ளப்பட்டது. தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக அக்கட்சியின் தலைவர் ஜோன் பாண்டியன் அறிவித்திருக்கிறார். உத்தரப்பிரதேசம் மாநிலம் லக்னோவில் அரசு தேர்வுகளுக்கான பயிற்சி மையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 11 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் பலர் சிக்கியிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது.
1: இலங்கை செய்திகள்.
0: இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருக்கின்ற அமெரிக்காவின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான உதவி இராஜாங்க செயலாளர் கலாநிதி போல்காபூர் ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடியிருக்கிறார். இந்த சந்திப்பு இன்று திங்கட்கிழமை பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. இந்த சந்திப்பின் போது இருதரப்பு உறவுகள், பிராந்திய ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர நலன்சார் விடயங்கள் தொடர்பில் கருத்து பரிமாற்றம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை மற்றும் அமெரிக்கா இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இந்த சந்திப்பு நடைபெற்றதாக ஜனாதிபதி செயலக வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. தான் வெளிநாடு சென்றிருந்த காலத்தில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பதில் பணிப்பாளராக கடமையாற்றிய வைத்தியர் அடிப்படை தகுதியில்லாத 58 பேரை சுகாதார தொண்டர்களாக நியமித்துள்ளதாக யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தி தெரிவித்திருக்கிறார். கடந்த வெள்ளிக்கிழமை யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் யாழ் போதனா வைத்தியசாலை சுகாதார தொண்டர்கள் தொடர்பாக கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய களத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே வைத்தியர் சத்தியமூர்த்தி இதனை தெரிவித்தார். சுகாதார தொண்டர்கள் நியமனம் பற்றி அமைச்சர் சந்திரசேகர் வினவிய போது 82 பேருக்கு நிரந்தர நியமனம் வழங்கப்பட்டு விட்டதாகவும் அடிப்படை தகுதியில்லாத காரணத்தால் 58 பேருக்கு நிரந்தர நியமனம் வழங்க முடியவில்லை எனவும் வைத்தியர் சத்தியமூர்த்தி பதிலளித்தார். ஆட்களை தெரிவு செய்தபோது அவர்களின் தகமையை பரிசீலிக்கவில்லையா என்று அமைச்சர் கேள்வி எழுப்பிய நிலையில் தான் வெளிநாடு சென்றிருந்த காலத்தில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பதில் பணிப்பாளராக கடமையாற்றிய வைத்தியர் சி ஜமுனானந்தாவே இவர்களை நியமித்ததாக வைத்தியர் சத்தியமூர்த்தி தெரிவித்தார். தண்ணிமுறிப்பு குளத்தின் வெள்ள முன்னெச்சரிக்கை அமைப்பை நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறு ஆய்வு இன்று திங்கட்கிழமை மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஆய்வில் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு, யுஎன் ஹேபிடேட் கிளைமேட் ரெசிலியன்ட் ப்ரொஜெக்ட் அலுவலகம், நீர்ப்பாசன திணைக்களத்தின் பொறியியலாளர் மற்றும் திட்டத்திற்கான நியமிக்கப்பட்ட ஆலோசகர்கள் ஆகியோர் இணைந்து கள ஆய்வில் பங்கேற்றனர். இதன்போது தண்ணிமுறிப்பு குளத்தின் தற்போதைய நிலைமைகள், அணை கட்டின பலப்படுத்தல் பணிகள், பழுதடைந்த கதவுகளை சீரமைக்கும் நடவடிக்கைகள் மற்றும் குளத்திற்கு நீர் வரத்து ஏற்படுத்தும் ஆறுகள் மற்றும் நீர்பிடிப்பு பகுதிகள் நேரடியாக பார்வையிடப்பட்டன. மேலும் குளத்தின் நீர்வரத்து மற்றும் நீர்மட்டத்தை அளவிடுவதற்கான கண்காணிப்பு உபகரணங்களை நிறுவுவதற்கான பொருத்தமான இடங்களும் ஆய்வு செய்யப்பட்டன. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் புதல்வரான யோசித ராஜபக்சா இலங்கை கடற்படையில் நிறைவேற்று அதிகாரியாக இணைந்து கொள்ளப்பட்டமை மற்றும் பிரித்தானியாவின் பிரித்தானியா ரோயல் கடற்படை கல்லூரியில் பயிற்சிகளை பெறுவதற்காக அரசாங்க நிதியை முறைகேடாக பயன்படுத்தியமை போன்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணைகள் தீவிரமடைந்திருக்கின்றன. இது தொடர்பான செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபரன்.
2: முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வரான ஜோசித ராஜபக்ச இலங்கை கடற்படையில் நிறைவேற்று அதிகாரியாக இணைத்துக் கொள்ளப்பட்டவை மற்றும் பிரித்தானியாவின் பிரிட்டானிய ரோயல் கடற்படை கல்லூரியில் பயிற்சிகளை பெறுவதற்காக அரசாங்க நிதியை முறைகேடாக பயன்படுத்தியமை போன்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணைகள் தீவிரமடைந்திருக்கின்றன. இதனுடைய குற்றச்சாட்டுகள் குறித்து வாக்குமூலம் வழங்குவதற்காக முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்நாகடாவிற்கு லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு இன்று அழைப்பு விடுத்திருந்தது. எனினும் தனக்கு ஏற்பட்டுள்ள உடல்நலக் குறைவு காரணமாக இன்றைய திகதியில் ஆணைக்குழுவில் ஆஜராக முடியாது என முன்னாள் கடற்படை தளபதி அறிவித்திருக்கிறார். முன்னதாக கடந்த ஜூன் 16 அன்று வசந்த கர்நாகடாவிற்கு ஆணைக்குழு அழைப்பு விடுத்திருந்த போதிலும் தனக்கு அதற்கான அழைப்பு கடிதம் கிடைக்கவில்லை என அவர் தெரிவித்திருந்தார். இதேவிட சம்பவம் தொடர்பில் கடந்த ஜூன் 17 கைது செய்யப்பட்ட முன்னாள் கடற்படை லெப்டினன்ட் ஜோசப் ராஜபக்ச தலா 5 பில்லியன் ரூபாய் பெறுமதியான 3 தனிநபர் பிணையில் நீதிமன்றம் விடுவிக்கப்பட்டிருந்தார். ஆரம்ப கடற்படை விதிகளின்படி அறிவியல் அல்லது கணித பிரிவில் உயர்தரம் சித்தியடைந்திருந்தவர் மட்டுமே இலங்கை கடற்படை இணைய முடியும். எனினும் கடற்பிரிவில் கல்வி கற்ற ஜோசப் ராஜபக்சவை உள்வாங்குவதற்காக தகவல்கள் மற்றும் சாரணதர தேவைகள் திட்டமிட்டு மாற்றியமைக்கப்பட்டதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கதாகும்.
0: இலங்கையின் தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டனின் அடிப்படையில் கடந்த ஏப்ரல் மாதத்தில் 4.7% காணப்பட்ட நாட்டின் முதன்மை பணவீக்கம் மே மாதத்தில் 5.4% அதிகரித்திருக்கிறது. புள்ளி விபர திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டிருக்கின்ற இந்த தரவுகள் நாடு முழுவதும் வாழ்க்கை செலவினங்கள் மீதான அழுத்தம் தொடர்வதை சுட்டிக்காட்டியிருக்கின்றன. 2021 ஆண்டை அடிப்படை ஆண்டாக கொண்டு ஒட்டுமொத்த விலை மாற்றங்களை அளவிடும் தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டன் கடந்த ஏப்ரல் மாதத்தில் 216.3% பதிவாகியிருந்த நிலையில் மே மாதத்தில் அது 218.8% உயர்வடைந்திருக்கிறது. தற்போதைய பணவீக்க தரவுகளின்படி உணவு மற்றும் உணவு சாரா வகைகளுக்கிடையே தெளிவான வேறுபாடுகள் காணப்படுகின்றன. அதன்படி ஆண்டுக்கு ஆண்டு அடிப்படையில் ஏப்ரலில் 1.1% காணப்பட்ட உணவு பணவீக்கம் மே மாதத்தில் 1.5% என்ற ஒப்பீட்டளவில் குறைந்த மட்டத்திலேயே அதிகரித்திருக்கிறது. எனினும் உணவு சாரா பணவீக்கமானது 7.8% 8.6% கணிசமான அளவு அதிகரித்திருக்கிறது. மே மாதத்தில் நாட்டின் ஒட்டுமொத்த பணவீக்க உயர்வுக்கு இந்த உணவு சாரா பிரிவே முதன்மை காரணியாக அமைந்திருக்கிறது. செம்மணி சித்துபாத்தி மனித புதைக்குழியில் இன்றைய அகழ்வில் புதிதாக அடையாளப்படுத்தப்பட்ட 7 எலும்புக்கூடுகளில் 3 எலும்புக்கூடுகள் ஒரே நேரில் புதைக்கப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்கள் வரிசையில் நிற்க வைத்து அடித்து கொலை செய்யப்பட்டமை அதன் மூலம் உறுதியாகியிருக்கிறது. இது தொடர்பான செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபரன்.
2: செம்மணியின் சிந்துபாத்தி மனித புதைக்குழியில் இன்றைய அகழ்வில் புதிதாக அடையாளப்படுத்தப்பட்ட 7 எலும்புக்கூடுகளில் 3 எலும்புக்கூடுகள் ஒரே நேரில் புதைக்கப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் வரிசையில் நிற்க வைத்து அடித்து படுகொலை செய்யப்பட்டமை அதன் மூலம் உறுதியாகியிருக்கிறது. குறிப்பாக ஒன்றுக்கொன்று கீழாக வரிசையாக அத்தகைய எலும்புக்கூடுகள் புதைக்கப்பட்டிருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அத்தகைய 3 எலும்புக்கூடுகளும் பெரியவர்களுடையதாக காணப்படுகின்றது என தகவல்கள் தெரிவிக்கின்றன. செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகளின் அகழ்வு பணிகள் இன்றைய தினம் 31 நாளாக ஜாழ்ப்பாண நீதிவான் லெனின்குமார் முன்னிலையில் நடைபெற்றது. இன்றுடன் 412 மனித எலும்புக்கூடு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. அவற்றில் 390 எலும்புக்கூடு எச்சங்கள் துப்புரவாக்கப்பட்டு அடையாளமிடப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்கு அவள் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் 7 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவற்றில் 3 எலும்புக்கூடுகள் ஒரே நேரில் புதைக்கப்பட்டது காணப்படுகிறது. மேலும் 9 எலும்பு தொகுதிகள் நேர் சீர் என்று புதைக்கப்பட்டிருக்கின்றன. இதனிடையே யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவ உதவியுடன் அகழ்வு பணிகள் மேலும் விஸ்தரிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.
0: பினோய் எட்டியாராச் என்பவர் எவ்வித தெளிவான காரணமின்றி கைது செய்யப்பட்டமைக்கு யுஎல் நெக்ஸ்ட் அமைப்பு தனது பலத்த கண்டனத்தை வெளியிட்டிருக்கிறது. குறித்த அமைப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இந்த கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. கடந்த ஜூன் 18 திகதி மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தினால் நீதிமன்ற உத்தரவின் பேரில் சுகீஸ்வர பண்டார கைது செய்யப்பட்டார். எனினும் அந்த நேரத்தில் அவருடன் இருந்த கூட்டு எதிர்க்கட்சியின் ஊடக ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவரான பினோய் எட்டியாரச்சியும் கைது செய்யப்பட்டு நாராயண்பேட் பகுதிக்கு அழைத்துச் செல்லப்பட்டதுடன் அவரிடம் 3 மணித்தியாலங்களுக்கு மேலாக வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பினோய் எட்டியாரச்சி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் கீழ் செய்யப்படும் கூட்டு எதிர்க்கட்சியின் ஊடக பணிகளை முன்னெடுப்பவர் என்பதால் இந்த நடவடிக்கை அரசியல் பழிவாங்கலாக இருக்கலாம் என்ற நியாயமான சந்தேகம் சமூகத்தில் எழுந்துள்ளதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இந்த வேளையில் இலங்கையின் அரசியலமைப்பின்

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: அவசர உலகில் வேகம், விவேகம், சுவாரஸ்யம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அதிர்வெண் 101.3.
2: நேரம் 1:48. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உலகம் சுற்றும் வாலிபன், உலகம் சுற்றும் வாலிபன் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திக்கப் போகின்றோம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?

0: வணக்கம் யோகா.
1: யோகா சொல்லுங்கள், எந்த ஊராக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
0: நீங்க தெற்குல என்ன சொன்னீங்க?
1: தெற்குலே என்ன சொன்னமா?
0: தெற்குல என்ன ஊர் இருக்குன்னு நீங்க?
1: ஓ, தெற்குல என்ன ஊர் இருக்குன்னு சொன்னீர்கள். இது தெற்குலே காணவில்லையே, தெற்கையே காணவில்லை.
0: வடக்குல பெரிய நிலா அவனை
1: தெற்கே பாண்டிருப்பு.
0: பாண்டிருப்பா? அப்ப இது
1: மருதமுனியா? மருதமுனை, அப்படி ஒரு ஊர் இருக்கிறது. மருதமுனை என்று சொல்லியிருக்கிறீர்கள். சரி, மருதமுனை சரியாக இருக்குமா என்று அடுத்த நேரிடமும் கேட்டு பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர். உலகவில்லை அப்படி ஒன்று இருக்குது, அதையும் சரி அழைப்பில் இருந்து கொள்ளுங்கள், வருகிறேன் பார்ப்போம். அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம், இது ராஜவர்மன்.
1: ராஜவர்மன் சொல்லுங்கள்.
2: இது மருதமுனை தான்.
1: ஆ, மருதமுனை தான். ஏன் நீங்கள் மருதமுனை சொல்லுங்கள்?
2: காரணம், என்னுடைய தந்தையார் கல்முனை வைத்தியசாலையில் 5 வருடங்கள் பணிபுரிந்தார். ஆகவே கல்முனை பாண்டிருப்பு எல்லாமே ஒரே
1: அத்துப்படி
2: சிற்றாடல். ஆமா ஆமா. அதுக்கடுத்து வடக்கிலே மருதமுனை, அதுக்கு வடக்கிலே பெரிய நீலாவணை.
1: எனவே அனைத்து இடங்களுமே பரீட்சமான இடங்கள் என்று சொல்லுகிறீர்கள்.
2: அது அதுக்கு வடக்கிலே பெரிய கல்லாறு, அதுக்கு வடக்கிலே துறை நீலாவணை.
1: அந்த பகுதியில் ஒரே சுற்றுலா தான். சரி பார்ப்போம். நன்றி
2: நன்றி,
1: வணக்கம். அடுத்த நேர சந்திப்போம். வடக்கு வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம்,
1: செல்வி சொல்லுங்கள். அதே மருதமுனை தான். நீங்கள் எதை விட்டு மருதமுனை என்று சொல்லுகிறீர்கள்? வடக்கு பெரிய நிலாவணை இருக்கிறபடியால் அது மருதமுனையாக தான் இருக்கும் என்று சொல்லுகிறீர்கள். சரி பார்ப்போம். ஓ, விக்கிபீடியால பார்த்து. சரி சரி சரி சரி பார்ப்போம். நன்றி
3: நன்றி.
1: அடுத்த நேர சந்திப்போம். வடக்கு வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? தேவகுமார் சொல்லுங்கள். சரி பார்ப்போம். நன்றி தேவகுமார். அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம் வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? நன்றி. சரி, அதற்கு முயற்சி வேணும் தானே, பாராட்டுக்கள். அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம் வளைப்பில் இருக்கிறீர்கள்.
4: வணக்கம், யோகேந்திரன்.
1: யோகேந்திரன் சொல்லுங்கள்.
4: அங்கிருந்துதான்
1: இங்க வெளிநாடுகளுக்கு எல்லாம் சரங்கள் வருகிறதோ, இலங்கையில இருந்து வருகின்ற சரங்கள்? அதாவது கொழும்புல நாங்கள் ஆடைகளை வாங்குவதை விட மட்டக்களப்பு பகுதியில் ஆடைகள் வாங்குவது மிக, இந்த கைத்தறி ஆடைகள் வாங்குவது விலை குறைவாக இருக்கும் என்று தான் தெரிவித்திருக்கார். சிலர் கனடாவிலிருந்து அங்கு சென்று அங்கு கூட மட்டக்களப்பில் தான் இந்த ஆடைகளை வாங்குவதாக கேள்விப்பட்டிருக்கிறோம், கிழக்கு மாகாணத்தில். சரி, நன்றி யோகேந்திரன், அந்த தகவலையும் தந்தமைக்கு நன்றி
4: நன்றி.
1: ஆமாம் ஆமாம், நேர்களை குறிப்பிட்டது போன்று அது மருதமுறை என்பது மிகச்சரியாதன் பதில் தான். இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் அம்பாறை மாவட்டத்தில் கல்முனை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட ஒரு கரையோர இஸ்லாமிய அது முஸ்லீம் கிராமமாகும். இங்கே இது வடக்கே பெரிய நிலாவணையும் கிழக்கே இந்து பெருங்கடலையும் தெற்கே பாண்டிருப்பு கிராமத்தையும் எல்லையாக கொண்டது. இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் அம்பாறை மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கியமான கடற்கரை கிராமம் மருதமுனையாகும். இது கல்முனைக்கு அருகிலே அமைந்திருக்கிறது. ஊர் பாரம்பரிய கைத்தறி ஆடைகள் மற்றும் உற்பத்தி மற்றும் மீன்பிடி தொழிலுக்கு மிகவும் பெயர் பெற்றது என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த பகுதி மக்களின் பிரதான வாழ்வாதாரங்களில் ஒன்றாக இந்த கைத்தறி விளங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. புவியியல் அமைப்பின்படி இது கல்முனை மற்றும் நெற்படி முனைக்கு இடையிலே அமைந்திருக்கின்ற ஒரு சிறிய அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட பகுதி என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அது மருதமுனை என்பது மிக சரியான பதில். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. விளம்பரங்களை தொடர்ந்து அடுத்த ஒரு கான தரவு.
5: சம்மர் டைமில் ஒரு செம்ம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி. ஆண்ட்ரியா.
6: ஓ சொல்றியா மாமா, ஓ சொல்றியா.
5: ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 6475057773. சோலன் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoo.ca. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை. இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462. 416-821-0462.

நேரம் 1:55 சீமா தமிழகம் கேட்டுக் கொடுக்கிறீர்கள். இது உலகம் சுற்றும் பாலிவன். அப்படியா? ஆம். உலகம் சுற்றும் பாலிவன் ஊர் கண்டுபிடிக்கும் நிகழ்ச்சி. அடுத்த ஊருக்கான தரவு, இந்த இடம் இலங்கையின் வடக்கே வவுனியா மாவட்டத்தில் ஓமந்தை பிரதேச செயலாளர் உட்பட்ட ஒரு கிராமமாகும். இலங்கையின் வடக்கே வவுனியா மாவட்டத்தில் ஓமந்தை பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட ஒரு கிராமமாகும். வவுனியா மாவட்டத்தின் எல்லைப் பகுதியில் அமைந்திருக்கின்ற இந்த கிராமம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமாக அறியப்படுகிறது. இங்கே அமைந்துள்ள பிள்ளையார் கோவில் ஒன்று மிகவும் பிரசித்தி பெற்றதென்று தெரிவிக்கப்படுகிறது. இங்கு வாழுகின்ற இங்கு இருக்கின்ற ஒரு பிள்ளையார் கோவில் ஒன்று மிகவும் பிரசித்தி பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த பிரிவுக்குள்ளே, இந்த கிராம சேவகர் பிரிவுக்குள்ளே சின்ன சின்ன இடங்கள் இருக்கின்றன. அதாவது மடத்து விழாங்குளம் மற்றும் குஞ்சுக்குளம் போன்றவை இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. வன விலங்கு நடமாட்டம் இங்கே கூடுதலாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த ஊரை பற்றி அறிய முடிகிறதா என்று பார்ப்போம். இலங்கையின் வடக்கே வவுனியா மாவட்டத்தில் ஓமந்தை பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட ஒரு கிராமமாகும். இந்த வவுனியா மாவட்டத்தின் எல்லைப் பகுதியில் அமைந்திருக்கிறது இந்த கிராமம். இங்கே ஒரு பிள்ளையார் கோவில், இந்த ஊரோடு சேர்ந்து ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கிறது. அந்த பிள்ளையார் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலாக தெரிவிக்கப்படுகிறது. அதை விட இந்த கிராம சேவகர் பிரிவுக்குள் அடங்கிய இடம் சொன்னால் மடத்து விழாங்குளம் மற்றும் குஞ்சுக்குளம் போன்றவை இருப்பதாகவும், இங்கே வனவிலங்கு நடமாட்டம் கூடுதலாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை வைத்துக் கொண்டு உங்களால் கண்டுபிடிக்கப்படுகிறதா பார்ப்போம். 4965935 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்களும் அழைக்கலாம். பார்ப்போம் அது எந்த ஊர். வரைக்கும் பாடலோடு டி இமான், கல்யாணி நாயர் மற்றும் குழுவினர் பாடுகின்ற பாடல் இது. பாடலை தொடர்ந்து நேயர்களை சந்திக்கப் போகின்றோம். சரவண நிருக்க பயமேன்.

0: நேரம் 2:01.
1: CMR
0: சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம். இலங்கையின் பொருளாதாரத்தை அதிகரிக்கும் வகையில் ஆடை தொழில்துறையில் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காணுவது குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. அஸ்வசம நலன்புரி நன்மைகள் திட்டத்தின் ஜூன் மாதத்துக்கான 2ஆம் கட்டத்துக்குரிய கொடுப்பனவுகள் இன்று 2,70,025 குடும்பங்களின் கணக்குகளில் வைப்பு செய்யப்பட உள்ளதாக அந்த சபை அறிவித்துள்ளது. மேற்கு வங்க சட்டசபை எதிர்க்கட்சி தலைவர் ரிதபிதா பனர்ஜி தலைமையில் நடந்த அதிருப்தி எம்எல்ஏக்களின் கூட்டத்தில் கட்சித் தலைவர் பதவியிலிருந்து மம்தா பனர்ஜி நீக்கப்பட்டிருக்கின்றார். மொன்றியல் காவல்துறை அதிகாரி ஒருவர் உட்பட மூவர் உயிரிழந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் பயங்கரவாத தாக்குதல் அல்லவென மொன்றியல் காவல்துறை தெரிவித்துள்ளது. பதவியிலிருந்து ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ள பிரித்தானிய பிரதமர் நாட்டின் பொருளாதாரம், பாதுகாப்பு மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான நம்பிக்கையை தாம் மீண்டும் கட்டியெழுப்பியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

0: நிறவு 2.4 தொடர்ந்து பெரும்பாகத்தில் 15 பாக செலுத்ததாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று தரப்படுவது வடமேற்கு நோக்கி மணிக்கு 14 கிலோமீட்டர் பக்கத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. இன்றைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 26 பாகை செல்சியஸ், சூரியோடு நிறைந்த நாளாக இருக்கும். இரவு பொழுது 14 பாகை செல்சியஸாக குறைவடையும். வானம் தெளிவாக இருக்கும். புதன்கிழமை நாளை 25 பாகை செல்சியஸ், சூரியோடு நிறைந்திருக்கும். இரவு பொழுது 15 பாகை செல்சியஸாக குறைவடைந்து வியாழக்கிழமை 22 பாகை செல்சியஸாக இருக்கும். முகில்மூட்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள், இடிமுழக்கத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 60%. இரவு பொழுது 15 பாகை செல்சியஸாக குறைவடைந்து வெள்ளிக்கிழமை சூரியொலியோடு முகில்கூட்டம் என்று காணப்படும். 23 பாகை செல்சியஸ். சனிக்கிழமையும் அதேபோன்று 24 பாகை செல்சியஸாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 27 பாகை செல்சியஸாக இருக்கும். சூரியொலியுடன் முகில்கூட்டம் நிறைந்துதான் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகள் காணப்படும். எவ்வளவு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம், நான் சாந்தி.
0: சாந்தி சொல்லுங்கள், எந்த ஊர் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
1: பாலமோட்டை.
0: பாலமோட்டை, பாலமோட்டை என்று அப்படி ஒரு ஊர் இருக்கிறதோ?
1: இருக்குதுன்னு
0: சொல்லி இருக்கிறீர்கள். போயிருக்கிறீர்களா அல்லது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? தரவு பார்த்து நான் இருக்கு இல்லை என்று சொல்லுகிறீர்களோ தெரியாது. சரி, பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட போய் அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம். பாலமோட்டை அல்லது சேமமடுவா இருக்கலாம்.
0: பாலமோட்டை அல்லது சேமமடுவாக இருக்கலாம். ஏன் அந்த சந்தேகம் உங்களுக்கு?
2: ரெண்டு இடங்களும் உங்களுடைய தரவுக்கு பொருந்தும்.
0: பிள்ளையா கோயிலும் இருக்கிறதா?
2: பாலமோட்டை, பாலமோட்டையில் இருக்கிறது. ஆமாம்,
0: அவ்வளவு பாலமோட்டையா தான் இருக்க போறது.
2: ஆமாம்மா, அந்த நேரத்தில் புலட்டு இயக்கத்தில் பாலமோட்டை சிவன் என்ற ஒரு பிரபலமான உறுப்பினர் இருந்தார். அவர் 83 வெலிக்கடை சிறை படுகொலையின் போது கொல்லப்பட்டவர்.
0: குட்டிமணி அவர்களோடு.
2: ஆமாம்,
0: பாலமோட்டை சிவா
2: சிவன். ஆமாம்,
0: சரி, பார்ப்போம். அந்த தகவலையும் பரிமாறி கொண்டு வைக்க நன்றி.
2: நன்றி, வணக்கம்.
0: அடுத்த நேர சந்திப்பு. வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம், ஜோகா.
0: ஜோகா சொல்லுங்கள்.
3: அங்க இந்த பிள்ளையார் கோயில் பேர் தட்பக விநாயகர் கோயிலா?
0: இல்ல இல்ல, பிள்ளையார் கோவில் தான் இருக்கிறது.
3: பிள்ளையார் கோயிலா? அப்ப இது பாலமோட்டை
0: தான். கட்பக விநாயகர் கோயில் என்றால்
3: அரச முறிப்பு.
0: அரச முறிப்பு, அரச முறிப்பு, கற்பக விநாயகர் கோயில்.
3: கற்பக விநாயகர் கோயில் மற்ற
0: பாலமோட்டை சொன்னால் பிள்ளையார் கோவில். ஊருக்கு ஊர் கணேசனுக்கு பேர் மாறிவிட்டது. சரி, பார்ப்போம். நன்றி
3: நன்றி நன்றி.
0: அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வடபில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம்,
0: தேவகுமார் சொல்லுங்கள்.
4: ஆமா, உங்க பாலமோட்டை தான். இந்த பாலமோட்டை எல்லாம் நான்
0: நன்றி. சரி, அடுத்த நேரம் சந்திப்போம். உங்களைத்தான் அவளோட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் போல் தெரிகிறது. பார்ப்போம், சொல்லுங்கள். வணக்கம்.
5: வணக்கம், நான் கலியோவர்தன் கழிக்கிறேன் தம்பி.
0: ஆம், சொல்லுங்கள்.
5: மற்றது உதயங்கட வரலாறு. இப்ப அவர் ராஜபர்மன் சொன்ன மாதிரி அந்த அந்த நேரத்திலே ஒருக்கா கிள்ளஞ்சி பேங்கி கொள்ள போன ஞாபகம் இருக்குமா தெரியா உங்களுக்கு? அந்த கிள்ளஞ்சி பேங்கி கொள்ள போய் நீங்க சொன்ன ரோடு பாலமோட்டை கோவில் குஞ்சுக்குளம் மூன்று முறை அப்படியே அந்த ரோடு அப்படியே போகுது அது உள்ளுக்கு. இடையில மடத்து உலாங்குளம் ஒன்று இடம் அதா அப்ப காடு இப்ப தான் ஆகர்ஷமா குடியோ இருந்தது. இந்த மடத்து உலாங்குளத்துக்குல மடத்து உலகம் துலால் ஒரு இடம் இருக்கும். அதுக்காகதான் பழைய எல்லாம் ஜாத்பாண தாக்கல் அந்த காலத்து காணியல் பாலமோட்டை பழைய ஆளுக்கு பேர். அது பெரிய கட்டிடங்கள் அப்படி இருக்காத ஒரு
6: பிள்ளையார் கோயில் இருந்து குளக்கட்டு அடியில் ஒரு பிள்ளையார் கோயில் இருந்தது, இப்ப பெருசா கட்டிக்கிறாங்களோ தெரியாது. அதுக்குல பெரிய கோயில் இருக்கிறது வண்ணாங்குளம் கோவில் குஞ்சுக்கெல்லாம் இப்ப திருவிழா நடந்தோன்னு இருக்கு 15 நாளா. மற்றது எல்லாம் கிராமம்தான். அவையில் நான் சொன்ன மாதிரி அந்த காலத்துல உப்பும் சீனி தான் கடையிறதான்றது, மற்றெல்லாம் அவையில தயாரிப்பாத்தான் இருக்கும் அந்த ஊர் எல்லாம். அப்படி ஒரு நல்ல பரம்பரையாகதான் ஊராகலாம் நம்ம எல்லாரும் நல்ல சந்தோஷமான வாழ்க்கை தம்பி.
0: சரி, அந்த பக்கத்திலே சந்தோஷமான வாழ்க்கை என்று சொல்லிக்கிறீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி, நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அவைக்கு நன்றி, நன்றி. சரி, ஆமாம், பல தரவுகளை தந்திருக்கின்றார் கலிஜகவரதன். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அவைக்கு. சரி, இப்பொழுது அந்த ஊர் சரிதான், சரியான ஊர் தான். அதாவது பாலமோட்டை, இலங்கையின் வடக்கே வவுனியா மாவட்டத்தில் ஓமந்தி பிரதேசத்திற்குட்பட்ட ஒரு கிராமம். இந்த கிராமம் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் தொடர்பான முக்கியமான தகவல் என்பார். வவுனியா மாவட்டத்தின் எல்லை பகுதியில் அமைந்திருக்கின்றது இந்த கிராமம். வரலாற்று முக்கியம் வாய்ந்த இடமாக இது அறியப்படுகிறது. இங்கு அமைந்துள்ள பாலமோட்டை பிள்ளையார் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயமாக இருக்கிறது. இந்த பகுதியிலுள்ள கிராம சிவப்பு பிரிவுக்குள்ளே மடத்து விழாங்குளம் மற்றும் குஞ்சுக்குளம் போன்றவை இருப்பது வனவிலங்கு நடமாட்டம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இங்கே கைவிடப்பட்ட கிணற்று ஒன்றிலே யானை ஒன்று சிக்கிய அதிகாரிகளாலும் பொதுமக்களாலும் மீட்கப்பட்ட சம்பவம் கூட இந்த பாலமோட்டை பிள்ளையார் கோவிலுக்கு அருகிலே நடந்திருப்பதாக தெரிவிக்கப்படுது. இலங்கையின் வடக்கே வவுனியா மாவட்டத்திலே இந்த பாலமோட்டை அமைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே ராஜபர்மன் மற்றும் கலிஜகவரதன் குறிப்பிட்டது போன்று ஒரு காலத்திலே இது பிரசித்தி பெற்ற இடமாக இருந்திருக்கிறது. அந்த தகவலையும் நேயர்கள் பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே நேயர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்த இடத்துக்கான தரவு விளம்பரங்களை தொடர்ந்து.
7: இது வசந்த காலம், மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ். மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
8: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 905-3002-94-94.
9: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
7: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757.
10: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
11: இல்லடா.
10: ஹலோ, காசு வந்ததாடா?
11: இன்னும் வரல காசு.
10: காசு வந்துச்சா?
11: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
12: What's happening? So sad.
13: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
14: ஸ்டீரியோ அலைவரிசையின் சீரிய ஒலிபரப்பு, தமிழ் FM.
0: நேரம் 12:13 சிஎம்ஆர் தமிழ் FM கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிஎம்ஆர் தமிழ் FM நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உலகம் சுற்றும் பாலிபன் ஊர் கண்டுபிடிக்கும் நிகழ்ச்சியினை கேட்டுக்கொடுக்கிறீர்கள். அடுத்த ஊருக்கான தரவு கடல் கடப்போமா? கடல் கடந்தாலும் நாங்கள் இந்தியாவின் ஆந்திர மாநிலத்துக்கு செல்லப் போகிறோம். ஒருமுறை ஆந்திர மாநிலத்துக்கு சென்று பெறுவோம். இது இந்தியாவின் ஆந்திர மாநிலத்தில் உள்ள இரண்டாவது பெரிய நகரமாகும். NDR மாவட்டத்தின் நிர்வாக தலைமையிடமும் மாநகராட்சியும் இதுவாகும். இது கிருஷ்ணா நதியின் கரையிலே அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த ஊரிலிருந்து குண்டூர் என்ற ஊர் 32 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கின்றது. தெலுங்கானாவில் மாநிலத்தின் தலைநகரான ஹைதராபாத்திலிருந்து கிட்டத்தட்ட 275 கிலோமீட்டர் தொலைவிலே இது இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சரி, இதை வைத்துக்கொண்டு உங்களால் கண்டுபிடிக்க முடிகிறதா பார்ப்போம். 416-593-0055 எனக்கு வாய்த்த அடிமைகள் திரைப்படத்திலிருந்து பாடல் அளிக்கிறது. ஹரிச்சரன் மற்றும் ஜனிதா காந்தி.

0: இனிக்கும் இனிய பாடல்களும் CMR தமிழ் FM 101.3 FM.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
3: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
2: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
3: ஏசியா கோல்ட் இங்க்
2: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
3: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
2: இட்டோபிகோ
3: 416-746-2742
4: பள்ளித்தோடன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேயர்களோடு நாங்கள் CMR தமிழகம் 101.3
5: நேரம் 2:20 CMR தமிழகத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உலகம் சுற்றுப்பாடு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? வெண்பா சொல்லுங்கள், எந்த இடம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நாங்கவில்லை 32 கிலோமீட்டர்.
6: ஒரு சொல்லி போட்டு விட்டா எங்களுக்கு பிடிக்காது. ரெண்டாம் தரம் சொல்லணும்.
5: விளங்கவில்லை.
6: ரெண்டு தரம் சொல்லணும். விஜயவாடா விஜயவாடா.
5: ஏன் மரியாதை இல்லா சொல்லுகிறீர்கள்? என்ன சொன்னீர்கள்?
6: விஜயவாடா.
5: அது இடமா? நானும் பாடா போடாண்ட அப்படி அந்த அந்த அந்த பாசையில் பேசுகிறீர்களா? நினைத்தேன் ஓ இடத்தை சொல்லியிருக்கீர்கள். சரி, பார்ப்போம். அடுத்த சந்திப்போம். அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
7: வணக்கம், யோகா.
5: யோகா சொல்லுங்கள்.
7: இந்த கனக துர்க்க கோயில் அக்கண்ணா மாடண்ணா குடைவர கோயில் எல்லாம் இருக்கு.
5: என்னது
7: கனக துர்க்க கோயில்? அக்கண்ணா மாடண்ணா குடைவரை கோயில் எல்லாம் இருக்குதா? இங்கே
5: இருக்கும் இருக்கும் இருக்கும்
7: இருக்குது இருக்குது. விஜயவாடாதா?
5: விஜயவாடாதான் சொல்லுங்க.
7: ஆமா,
5: மரியாதை இல்லது ஊரா கிடக்குறது.
7: நீங்க நான் கேட்டு இதை சும்மா கொண்டுட மாட்டீங்களே. விஜய் பிறந்த நாள் இந்த விஜயோட பேருந்து இருக்கிற மாதிரி குழந்தைங்களோ.
5: சரி, பார்ப்போம். நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், மடைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
8: வணக்கம், நான் சாந்தி.
5: சாந்தி சொல்லுங்கள்.
8: விஜயவாடா?
5: விஜயவாடா தானா? தேவையில்லாத இடத்தை எடுத்துக் கொடுத்துட்டோ தெரியாது. முன்பு இந்த பெயர் இந்த ஊர் எப்படி அழைக்கப்பட்டது தெரியுமா?
8: முதல் பெசவாடா.
5: எல்லாம் வாடா போடாக தான் இருக்கிறதா? மாற்றமே இல்லை. சரி, பார்ப்போம். நன்றி நன்றி. அடுத்த நேர சந்திப்பு. வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
9: வணக்கம், இது ராஜவர்மன்.
5: ராஜவர்மன் சொல்லுங்கள். முதலமைச்சர் குத்து போடையில் ஊராக கிடைக்கலாம்.
9: இந்த தமிழ்நாட்டிலே சேலம் மாம்பழத்துக்கு பிரபலம் என்பது போல ஆந்திராவிலே விஜயவாடா மாம்பழத்துக்கு பிரபலம்.
5: ஆமாம் ஆமாம், விஜயவாடா மாம்பழம்.
9: ஆமாம். அடுத்தது இன்னொன்றை குறிப்பிட வேண்டும். நீர் கலியுக வரத ஒரு வரலாற்று பொக்கிஷம். அவர் எங்களுடைய வானொலிக்கு கிடைத்தது ஒரு வரம் என்றுதான் சொல்ல வேண்டும்.
5: எதை வைத்து சொல்லுகிறீர்கள்?
9: பல, அதாவது எங்களுடைய வரலாறு புவியியல் எல்லாவற்றையும் அத்துப்படி பாடமாக வைத்திருக்கிறேன்.
5: அதை விட அது ஊரில் வாழ்ந்தவர்கள் பேரை கூட சாதாரணமானவர்கள் பேர்கள் கூட அவருக்கு ஞாபகமாக இருக்கிறது.
9: ஆமாம்.
5: சரி, எல்லா வகையான நேர்களுமே சிஎம்ஆரோடு இருக்கிறார் என்ற மகிழ்ச்சி.
9: நன்றி
5: நன்றி,
9: வணக்கம்.
5: அடுத்த நேர சந்திப்பு. வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
10: வணக்கம், நாகவுமார்.
5: சிவகுமார் சொல்லுங்கள்.
10: ஆமாம், இது விஜயவாடா தான். நானே அந்தராங்க, அந்த பொருளாதார மையமே விஜயவாடா தான். இந்த ஒன்டாரியா மாதிரி அது இந்த மெயின் பொருளாதார மையமே விஜயவாடா,
5: விஜயவாடா தான் என்று சொல்லியிருக்கிறீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி. ஆமாம், பல நேர்கள் குறிப்பிடுத்து போன்ற அது விஜயவாடா என்பது மிக சரியான பதில்தான். விஜயவாடா, இது முந்தி பேசவாடா என்று அழைக்கப்பட்டதாம் இந்தியாவின் ஆந்திர மாநிலத்தில் உள்ள இரண்டாவது பெரிய நகரம். என்டிஆர் மாவட்டத்தின் நிர்வாக தலைமையிடமும் மாநகராட்சியும் இதுவாகும். கிருஷ்ணா நதியின் கரையிலே அமைந்திருக்கிறது. விஜயவாடாவிலிருந்து குண்டூர் கிட்டத்தட்ட 32 கிலோமீட்டர் தொலைவிலே உள்ளது. இதனால் விஜயவாடாவையும் குண்டூரையும் இரட்டை நகரம் என்று அழைப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தெலுங்கானா மாநிலத்தின் தலைநகரான ஹைதராபாத்திலிருந்து 275 கிலோமீட்டர் தொலைவிலே உள்ளது. இதுவே மாநிலத்தின் வணிக தலைநகர் என்று சொல்லப்படுகிறது. கூடுதலான வியாபார ஸ்தலமாகவும் இது காணப்படுகிறது. தெற்கு மத்திய தொடருந்து, இந்த விஜயவாடா தொடருந்து நிலையமே மிகப்பெரிய தொடருந்து நிலையம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இங்கே கனகத்துக்கை கோவில் இருக்குது, அக்கண்ணா மடண்ணா குடைவரை கோவில் இருக்கிறது. இப்படி நிறைய கோவில்களும் இங்கே இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஊரிலே பார்க்க தகுந்த இடங்கள் ஏராளமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நேரம் கருதி நாங்கள் அதை குறைத்திருக்கின்றோம். என்றாலும் கூட விஜயவாடா, அதாவது இந்தியாவுக்கு செல்பவர்கள் தமிழ்நாட்டை தாண்டி செல்வதாக இருந்தால் தெலுங்கானாவுக்கு சென்றால் கூட அங்கே நிறைய இடங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையுமே வித்தியாசமான விடயங்கள் இருக்கின்றன. இந்த விஜயவாடாலேயும் பல இடங்களை நீங்கள் தரிசிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே விஜயவாடா என்பது மிகச்சரியான பதில். நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி, நேரம் 2:26 சிமார் தமிழ் எஃப்எம் கேட்டுக் கொடுக்கிறீர்கள். நேயர்கள் இதுவரை கேட்டதே உலகம் சுற்றும் வாலிபன் ஊர் கண்டுபிடிக்கும் நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றியும். மீண்டும் அடுத்த வாரம் புதிய ஊர்களின் தரவுகளோடு நாங்கள் உங்களை சந்திப்போம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றி. ஜெகதீஷ் நமிதா பாடுகின்ற பாடல் இது.

கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா, இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165. தமிழின் சிகரம் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.

CMR Tamam FM. நேரம் 2:37 நிமிடம். சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கின்றது. விரிவாக்கத்தில் 15 பாகை செல்சியஸாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று வடமேற்கு திசைக்கு மணிக்கு 14 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. இன்றைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 26 பாகை செல்சியஸாக இருக்கும். சூரிய ஒளி நிறைந்த ஒரு நாளாக இருக்கப் போகிறது. பகல் பொழுது சில இடங்களிலே 20-40 கிலோமீட்டர் வரையிலான காற்று வீசும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய அதிகாலை பொழுது 13 பாகை செல்சியஸாக இருக்கும். நாளைய அதிகாலை பொழுது 14 பாகை செல்சியஸாக இருக்கும். புதன்கிழமை நாளை பகல் பொழுது 25 பாகை செல்சியஸ், சூரிய ஒளி நிறைந்திருக்கும். இரவு பொழுது 15 பாகை செல்சியஸாக குறைவடைந்து வியாழக்கிழமை 22 பாகை செல்சியஸாக இருக்கும். மகிழ்முட்டத்தோடு இடிமுழக்கத்தோடு சில இடங்களில் மழைக்குரிய வாய்ப்புகள். 60% இரவு பொழுது 15 பாகை செல்சியஸாக குறைவடைந்து வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சூரிய ஒளி நிறைந்திருக்கும். இடையிடையே முகில் கூட்டம் காணப்படும். 23 பாகை செல்சியஸ். சனிக்கிழமை 24 பாகை செல்சியஸ் சூரிய ஒளியோடு முகில் கூட்டம் நிறைந்து காணப்படும். ஞாயிற்றுக்கிழமை 27 பாகை செல்சியஸாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை நிலையம் தெரிவித்திருக்கின்றது. 3 மணிக்கு நேர்கள் கேட்க இருப்பது இன்றைய நட்சத்திரம். 3:30 ராகம் தாளம் பல்லவி தப்பு தாளங்கள் நிகழ்ச்சியினை கேட்கலாம். சிவலிங்கா திரைப்படத்திற்காக விஜய் ஜெயசுதாஸ் ரம்யா பாடுகின்ற பாடல்.

புத்தம்புது நாளுக்கு புத்தம்புது காலை. பூக்கள் மலர்வது போலவே இந்த நாளும் உங்கள் மனதிலும் வாழ்விலும் வளரட்டும். ஊக்கமும் உற்சாகமும் நிறைந்த இந்த காலை நேர நிகழ்ச்சி உங்களுக்கான முதல் கடிகாரம். சுவையான செய்திகள், சிந்திக்க வைக்கும் கருத்துக்கள், குட்டி கதை, மகிழ்வளிக்கும் இனிதான பாடல்கள், காலை நேரத்தில் ஒரு சிரிப்பு, ஒரு சந்தோஷம். புத்தம்புது காலை உங்களுடன் கற்றலைகளில்.

புதுமது காலிகளுடன் காலைப்பொழுது நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள். இந்த வழியில் KM பிசினஸ் சொல்யூஷன் வழங்குகின்ற தகவலை பார்த்துவிடலாம். உங்களின் வியாபாரம் சம்பந்தமான சகல தேவைகளுக்கும் சிறந்த தெரிவாக விளங்குகிறது KM பிசினஸ் சொல்யூஷன். உங்கள் வியாபாரத்துக்கான ரெஜிஸ்ட்ரேஷன், அக்கவுண்டிங், பேரோல், இன்கம் டாக்ஸ், HST ரெஜிஸ்ட்ரேஷன், ஃபைலிங், க்ளோசிங் உடன் HST ரீபேட் போன்ற சேவைகளுடன், ஃபுட் ஹேண்ட்லர் சர்டிபிகேட், ஸ்மார்ட் சர்வ் மற்றும் PTC லைசன்ஸுடன், சிட்டி ஆல்கஹோல் அப்ரூவல்ஸ் ஃபார் ரெஸ்டோரன்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸ், இவற்றுடன் சூப்பர் விசா, விசிட்டர்ஸ் விசா, ஸ்பவுசல் விசா, கெனடியன் சிட்டிசன்ஷிப், PR, ஒர்க் பெர்மிட்டுடன் ஸ்ரீலங்கன் டுவெல் சிட்டிசன்ஷிப் என்பனவும் செய்து கொடுக்கப்படுகின்றது. CPA மற்றும் அனுபவம் வாய்ந்தவர்களின் சேவைகள் மூலம் அதிக நன்மைகளை பெற சிறந்த தெரிவாக விளங்குகிறது KM பிசினஸ் சொல்யூஷன். KM Limited.CA என்ற இணையதளத்திலும் மேலதிக விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். கெனடியன் செப்பட் சந்திப்புக்கு அருகில் வாரத்தில் 7 நாட்களும் KM பிசினஸ் சொல்யூஷன் 6475221775 நேர்கள் புதம்புது காலையில் KM பிசினஸ் சொல்யூஷன் வழங்கிய தகவலை கேட்டீர்கள்.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
1: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to $1200 வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266.
4: சென்னர்களை ஒலிக்க இருக்கின்ற பாடலுடன் நான் இன்றைய காலை ஒருபரப்பில் உங்களிடமிருந்து விடைபெறப் போகின்றேன். இன்றைய காலை ஒருபரப்பில் செய்தி ஆசிரியர் அகாடமி ஆற்றிய உமாபாரதி தங்கராஜாவுக்கும், எங்களுடன் இணைந்து கொண்டு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட சுரேஷ் தர்மாவுக்கும், நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்த நேர்களாகி உங்களுக்கும் மனமாத நன்றியை கூறிக்கொண்டு, நேர்கள் தொடர்ந்து பல்கலாச்சார நிகழ்ச்சியுடன் இதே இலவசியில் இணைந்திருக்கலாம். CMR தமிழிப்பம் நிகழ்ச்சிகள் வழமை போல் இரவு 9 மீண்டும் ஆரம்பமாகும். CMR தமிழிசை நிகழ்ச்சிகளை நேர்கள் 24 மணி நேரமும் கேட்டு மகிழலாம். மீண்டும் ஒரு பொழுதில் காற்றலைகள் ஊடாக நேர்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை ஏனென்றும் நன்றி கூறி விடைபெறும் நான் உங்களின் பின் தர்மா. வணக்கம் நேர்களே.